இருக்கிறாரு. காவனு துதனும் பண்டத்து படனர் கீசரு ஜொகு ஜொகு வேதானாலே காவனு துதனோ மோகனியாமான் மோகன சுருகுமாச்சு பயாலே காவனு துதனோ ரத்தன உபாய தேரே அர்சர் தீர்த்த நாளே காவனு துதனோ ஜோத மகாபல சூரா காவனு துதனோ காணி சாரே காவனு துதனோ காண்ட மண்டல பிரஹ்மண்டா கர் கர ரக்கே தேரே தாரே சேங்கி துதனோ காவன ஜோ துத பாவன ரத்தே தேரே பகத் ரசாலே ஹோர் கேத்தே துதனோ காவன சே மை சேத்தனாயாவன நானக கியா பீசாரே சோயி சோயி சதா சாச்ச சாஹிப் சாச்சா சாச்சி நாயி ஹேப்பி ஹோசி ஜாய நா ஜாசி ரச்சனா ஜின் ஜாயி ரங்கி ரங்கி பாத்தி கர் கர் ஜின்சி மாயா ஜின் உபாயி கர் கர் தேக்கே கீதா அப்பனா ஜியோ தி வடியாயி

ரத்தனஞ்சன குருமுகபாயா தேச கிஷவர் நாகி திருஷ்டாயா நாம தன்னாம ருபுரங்க நாம சுகர நாம கா சங் நாம ராஜோ ஜாந்திரபதானே மந்தன் நாமே நாம சமானே ஊடுது பேட்ட சோபத நாம கவுனானங்க ஜனகேசது காம்புல்லோ ஜாஜே பாதன் ராத பிரபனே ஜனக்கு இன்னி தாத் கரே பகதாத்மக சாய பிரபனே சிவ ரஹ சமாய ஜோ வாஹோ வசு ஜன்ன